0: துடம் ஜோஹர் கலப்பாலே அச்சா நிச்சயத்தேனா ஆப்கோ பாஸ் சர்டிஃபிகேட் மில் கேனா மில் கேனா கிளேனா
1: सुनते रहिए शिवा रेडियो, जहां है आनंद ही आनंद।

0: சங்கலம். அஷத் பவ்னா மிதனை சுத்து ஹராத்மா கே பிடித்து
1: आप सुन रहे हैं शिवा रेडियो,
2: सत्यम शिवम सुंदरम।